0: What's all this I-E-O?
1: Matter konchu hatradali. Don't disturb. He go.
0: அச்சே எத்து பைக்கெத்தி பாடு நீ ஐயா எத்தசேப்ரா மேட்ரோலாகிரா
1: பாச மனக்கு மெம்மரி லாச
0: அத்தி கோரஸ்